0: எடி அவன் சாடி நீ இப்ப சாடி
1: ஸ்நேகலதே ஸ்நேகலதே
2: എന്താ
0: അവൻ ചാടി ചാടി